0: பிக்சர் லெஸ்ஸாக தான் கேட்டுட்டேன். ஒன்றும் மூவி எடுக்கிறது போகலாம்.
1: நம்ம
0: முசாஷ் கல்லம் பிரதமர் பெட்டும் கமர் கசாப்போய் கமர்வாணி ஹசிடனிக்கு அப்போதுஷி எங்கனட கமர் ஆரம் எனியா நைஜீரியா போகும் நைஜீரியா போ மாசுபோது நைஜீரியா எத்தனைக்கா நைஜீரியங்க
1: வச்சிருக்கா
0: நம்ம இதுக்கு சமரானா ชัยยะตุมโมซุซะเตนชัยยะเตเตจูชูโกลาดิวิดิดะคะเนเซนเชริวะวะซุกุรานันดะเนเซนยะบันนะซายะบูชิซุซะกะมาซิอัมบาดิชิยะนะคะมะรอะอะดะริกะซะนะคะกะอัมบาคะนะตะซะมะรมะมะดิชิดะอิเกมะกะนะเกมะมะบะรซะเกมะรอะอะดะนะเกชูรอัมพีอัมบานิดะคะมะรอะซะมะดิกิชิยะนะเกชูดิกิชิยะอันซัมชิดะมะนะชูริยะอิสะนะ
1: ya kan ce wani gas a lokacin sa na cewa ai ga gawayi ana amfani da shi kuma shi aka zo gawayi shi ma sai ya zama na cewa ya yi tsada ya san yin tsada gawayin ya yi tsada shi ne ake cewa gas a lokacin sa na cewa ai ga gawayi ana amfani da shi kuma shi aka zo gawayi shi ma sai ya zama na cewa ya yi tsada ya san yin tsada gawayin ya yi tsada shi ne ake cewa gas a lokacin sa na cewa ai ga gawayi ana amfani da shi kuma shi aka zo gawayi shi ma sai ya zama na cewa ya yi tsada ya san yin tsada gawayin ya yi tsada shi ne ake cewa gas a lokacin sa na cewa ai ga gawayi ana amfani da shi kuma shi aka zo gawayi shi ma sai ya zama na cewa ya yi tsada ya san yin tsada gawayin ya yi tsada shi ne ake cewa gas a lokacin
2: Hashim Kallamu murar mutanen Gizawa to saboda lokaci bari mu ji wanda zamu dauka miwa ta karshe. Assalamu alaikum warahmatullah.
3: Assalamu alaikum.
2: Wa alaikum assalam warahmatullahi wabarakatuh.
3: Mana barka da yake.
2: Barka da shugowa. Wa bini akan nan.
3: Sunana Sani bin Ali mai mukulli bakin gidan da shashi.
2: Sani bin Ali mai mukulli to muna tare da kai ne cece gudunmuka.
3: Dangane da wannan
2: Sani bin Ali saboda lokaci da me zaka karkare akan yaya al'umma za su rubu wannan tsada kuma me ce ce mafita
3: yadda za su yi dole ne su kama hanya in ma da kwalaye da sojoji da kiyaye za su haka su kirki don su kuma tattaka su haka da shi kuma wata hanya da wata gwamnati za ta wani samun mana ta sauki ba su yi ta kwata-kwata wannan shi ne kuri. Assalamu alaikum.
2: Assalamu alaikum. To da fatan Allah ya kama na dauki da agajin sa da mafita a cikin dukkan al'amuran da suka rinchabe ga rayuwar al'ummar mu. Masu sauraro dole anan zamu jin tsawon nan sharhi da bayan labarai da